குளித்த பாடல் மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்லட்சுமி பாடிய பாடல். அடுத்ததாக சுப்பிரபாதம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை, சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. விடிந்த இன்றைய காலை பொழுது அனைவருக்கும் நல்லதை வழங்கட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிகளை வழங்குகிறது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ்.

ஒழித்த பாடல் கோவிந்தாஷ்டகம், எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில். அடுத்ததாக ஒழிக்க வருவது ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம், எஸ் ஜானகியின் குரலில்.

நேரம் 6:35, 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் தேன் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலிக்க வருகிறது

0: ஆகாமிஷு பஞ்சஷு வர்ஷேஷு த்விபக்ஷீய வியாபாரம் த்விகுணி கர்த்தும் மகத்வா காங்க்ஷிணம் லக்ஷ்யம் நிர்தாரிதவந்தௌ. பாரதஸ்ய சர்வோச்ச நியாயாலயஹ அத்யாரப்ய நவதில்யாம் பிரிக்ஸ் முக்கிய நியாயாதீஷ மஞ்சஸ்ய ஆதித்யம் கரிஷ்யதி. அஸ்மின் மஞ்சே பிரிக்ஸ் சதஸ்ய தேசானாம் சஹபாகி தேசானாம் ச முக்கிய நியாயாதீஷாஹ சர்வோச்ச நியாயாலயானாம் அத்யக்ஷாஹ ததா வரிஷ்டாஹ நியாயிக நேதாரஷ்சாபி சம்மிலிதாஹ பவிஷ்யந்தி. அயம் மஞ்சஹ சஹபாகி நியாயாதீஷானாம் மத்யே சம்வாதாய அத நியாய விதரண அந்தாராஷ்ட்ரிய விவாத சமாதான பிரௌத்யோகிகி சதத விகாச சேத்யேதேஷாம் சம்பர்தானாம் சமகாலிக பிரகரணானாம் விஷயே விசார விநிமயாய அவசரம் பிரதாஸ்யதி. பாரதஸ்ய முக்கிய நியாயாதீஷ சூர்யகாந்தஹ உத்காடன திவசே விபின்னானாம் நியாயிக பிரதிநிதி மண்டலானாம் பிரமுகஹி சஹ அநேகானி த்வைபாக்ஷிகோபவேஷனானி கரிஷ்யதி. பாரதேன நேபாள தேசஸ்ய ஜலப்ளாவ பிரபாவிதேஷு க்ஷேத்ரேஷு பிரச்சலிதேஷு சஹயுத்தார காரியேஷு சஹாயதாம் கர்த்தும் ஆபதுத்தார சாமக்ரிஹி சமேத்ய த்வே விமானே புனஹ பிரேஷிதே. ஆபதுத்தார சாமக்ரிஹ நேபாளஸ்ய விஜ்ஞான பிரௌத்யோகிகீ நவோன்மேஷ மந்திரிணே மஹாவீர் புன் இத்யஸ்மை சமர்ப்பிதாஹ. பாரதர்த்து விஜ்ஞான விபாகேன அத்ய மத்திய பிரதேசே அதிவிருஷ்டேஹி சம்பாவனாம் திருஷ்ட்வா நாரங்க வர்ண பரா சஞ்சேதனா பிரசாரிதா அஸ்தி. மகிளா கிரிக்கெட் கிரீடாயாம் சயுக்தாரபாமிராத்தஸ்ய துபை அந்தாராஷ்ட்ரிய கிரீடாங்கனே குரூப் ஏ இத்யஸ்ய த்விதீய ஸ்பர்தாயாம் பாரதம் ஹாங்காங் தலம் சப்தத்ரிஞ்சதிதேக ஏகசத தாவனாங்கஹி பராஜித்ய உபாந்திய சக்ரே பிரவிஷ்டம் இதி வார்த்தாஹ.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:00.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 துறை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 துறை கானம், 9:00 அரங்கிசை, ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை, கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 துறை கானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, மைத்ரி மகிழா மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரை கானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி கிருஷ்ண லீலலு, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, ராதா பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், கீதாமிருதம் ஸ்லோகங்கள் முதல் பகுதி, சொல்பவர் கே பார்கவராம், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மகோத்சவம், ஸ்ரீ துவாரகாதீஷ் மந்திர் மற்றும் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மஸ்தான் ஆகிய இடங்களிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பப்படுகிறது. 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நேரம் 8:47 நிமிடம் 50 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் திரைகானம். திரைகானத்தின் அடுத்த பாடல் DC திரைப்படத்திற்காக ஃபராஸ் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து

0: நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். திரைக்காலத்தில் தொடர்ந்து யூத் திரைப்படத்திற்காக கென் கொரோனாஸ் பாடியுள்ள பாடல்.

0: மனமயங்கும் பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரைசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஒன்பது மணி ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக மூலாதார மூர்த்தி பாபநாசம் சிவன் பாடல், ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கௌரி மனோகரா, பாபநாசம் சிவன் பாடல், கௌரி மனோகரி ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கலியுக வரதன் பெரியசாமி தூரன் பாடல், பிருந்தாவன சாரங்கா ராகம், ஆதிதாளம்.

0: Every great journey begins with people. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.

0: வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: அவ விளையாடிட்டு இருக்கா?
4: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
4: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
4: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும்.

0: ஏற்படும் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: நேரம் 10:54:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. சுகமான ராகங்களில் நிறைவான பாடலாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

இனிய பாடல்களோடு உலா வந்தது சுகமான ராகங்கள். மீண்டும் சுகமான ராகங்கள் நாளை காலை 10:30 ஒலிபரப்பாகும்.

0: which has had almost 70 governments over the past 8 years, gears up for a national vote in 2027. In badminton, India's ace shuttler Kidambi Srikant will take on Hong Kong's Lee Chuk Yew in the men's singles quarterfinals at the China Masters Super 750 in Shenzhen today. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Madhya Pradesh today. The Met Department also predicted heavy rainfall along with thunderstorms and lightning over Assam, Meghalaya, Bihar, Rajasthan, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Uttarakhand and Sikkim today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக பாகுபலி திரைப்படத்திற்காக நாயனா நாயர் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: திரைக்கானத்தில் தொடர்ந்து விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:18:30.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: மாயா மாயா
1: ஆயர்தம் மாயா நீ.

0: ஆகாஷவாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குறளமுதம்.

போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.

0: எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.
1: வாழ்வின் நெறி காட்டியது குறளமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, இடம்பெறுவது கிருஷ்ணலீலலு. 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை ராதா பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், கீதாமிரதம் ஸ்லோகங்கள் முதல் பகுதி, சொல்பவர் கே பார்கவராம், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மகோத்சவம். ஸ்ரீ துவாரகாதீஷ் மந்திர் மற்றும் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தலம் ஆகிய இடங்களிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பப்படுகிறது. 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம் பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரை கானம். திரைக்கானத்தில் முதல் பாடலாக வேதாள உலகம் திரைப்படத்திற்காக டி கே பட்டம்மாள் பாடியுள்ள பாடல்

0: கொடுக்க.
1: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க
0: நீங்களா?
1: அண்ணி, குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்.
0: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை.

0: என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் திரைகானம் 2:30 ஒலிபரப்பாகும். தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

அரங்கிசையில் என் ஹரிஷ் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து முருகா முருகா பெரியசாமி தூரன் பாடல், சாவேரி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் என் ஹரிஷ்
1: அவர்களின் பாட்டு கேட்டோம்.
0: வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை மலர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Country gets first sub-geosynchronized earth observation satellite. Prime Minister Narendra Modi says successful launch reflects growing capabilities of India's space sector. BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Centre to make available DNA profiling services for first degree relatives of missing persons in Nepal. Death toll due to devastating floods rises to 1,282. Festival of Janmashtami being celebrated across the country. IMD predicts heavy to very heavy rainfall over Madhya Pradesh till tomorrow. And in China Open Badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to take on Danish pair in quarterfinals this evening. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite, from geosynchronous orbit in a

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நூறு புள்ளி 1 MHz FM கோல்டில் 3 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஜய் பாடியுள்ள பாடல்.

0: 26. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
6: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
5: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
6: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தகம் தக

நேரம் 5:29. சென்னை ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டன் அரங்கிசை நிகழ்ச்சியில் ராதா பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எம் விஜய் அவர்கள்

தளன் திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சரோஜதள நேத்ரி, சியாமசாஸ்திரி கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்,

0: இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் ராதா பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்ட் 100.1. 6 மணி ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. தொடர்வது ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார்.

0: अलर्ट जारी किया है। राष्ट्रीय राजधानी दिल्ली में आज कुछ स्थानों पर तेज वर्षा हुई। इसके साथ ही समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05, ஆகாஷ்வாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: 6:30 மார்க்கெட் மந்திரா, 7:10 இளைய பாரதம், கீதாமிர்தம் ஸ்லோகங்கள் முதல் பகுதி, சொல்பவர் கே பார்கவராம், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப், 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவம், ஸ்ரீ துவாரகாதீஷ் மந்திர் மற்றும் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தலம் ஆகிய இடங்களிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இன்று நள்ளிரவு 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்ச மறப்புதில்லை, 3:10 இனியராக மிலின் சிட்டல் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து உஸ்தாத் ஆசாத் அலிகான் அவர்களின் ருத்ரவீணேசி கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வரேசை, தேசு டி முருகதாஸ் அவர்கள் தவல், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனேசை, 7:30 ஆச்சவரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய் பரத் அவர்கள் கஞ்சீரா, 11:30 மலைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆசிரியர் தினம் சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து ரசகுலிகளு, பகல் 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் கிரிஜா ராமசாமி அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, முன்னதாக 2:30 திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசு ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first.

0: நமஸ்தே, ராதே கிருஷ்ணா. என் பேர் சாய் ஸ்வரூப்.
1: என் பேர் பார்கவராம்.
0: அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இங்கே பகவத்கீதா அதோட சாராம்சத்தை, த ஹோல் சம்மரைசேஷன், அதை வந்து இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதாவது பகவத்கீதா அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்மீக புத்தகம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கிரந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பகவத்கீதா நம்மளோட வாழ்க்கையோட ஒரு வழிகாட்டியும் கூட. அது ஏன் அப்படின்னா, பகவத்கீதாவில் மொத்தம் 700 ஸ்லோகாஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு பேஜில் ஒரு விடை இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட வழிகாட்டி வந்து இந்த பகவத்கீதா. இந்த பகவத்கீதா மகாபாரத யுத்தத்தில், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரத யுத்தம். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்கள். இந்த உபதேசம் வந்து அர்ஜுனர் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். அது என்ன குழப்பம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த மகாபாரத யுத்தம் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கப்பட்ட ஒரு யுத்தம். ஒன்று தர்மம், தர்மத்தோட பக்கத்தில் பஞ்ச பாண்டவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இவளை தவிர இன்னும் நிறையா மகாவீரர்கள் வந்து இந்த பக்கத்தில் துணையாக வந்து நிற்கிறா. அதே சமயத்தில் அதர்மத்தோட பக்கத்துக்கு நம்ம போனால் 100 சகோதரர்கள். இந்த 100 சகோதரர்களை வந்து கௌரவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கௌரவர்கள் தவிர கௌரவர்களோட சேனைப்படை, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில மகாவீரர்கள், இன்னும் நல்ல பேர் வாங்கின வீரர்கள்லாம் கூட இந்த பக்கத்தில் நிற்கிறார். ஹஸ்தினாபுரம் ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் வந்து இருந்தது. ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் வந்து ராஜ்யம் பண்ணியிருந்தவர் வந்து திருதராஷ்டர். திருதராஷ்டரோட பசங்க தான் இந்த 100 கௌரவர்கள். திருதராஷ்டர் எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து கண் பார்வை அது வந்து கிடையாது. அவருக்கு வந்து தெரிகிறது எல்லாமே வந்து இருட்டு தான். இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேதவியாச முனி வந்து ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு வரர். ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு வந்துட்டு திருதராஷ்டரை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு திருதராஷ்டரை பார்த்து சந்திக்கிறார். அவரை சந்தித்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெய்வீக கண் பார்வையை வந்து நான் உங்களுக்கு வந்து தரணும்னு ஆசைப்பட்றேன், அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்கலாமா, இதை கொடுக்குறனால உங்களால் இங்கே ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் உக்காந்துண்டே அங்கே குருக்ஷேத்திரம், அதாவது அந்த மகாபாரதம் நடக்கிற அந்த பூமி, அதான் வந்து குருக்ஷேத்திரம், அதான் வந்து குருக்ஷேத்திரம். ஸோ குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும், அதனால் அந்த தெய்வீக கண் பார்வையை உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்றேன், தரட்டா அப்படின்னு கேட்கும்போது திருதராஷ்டருக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருந்தாலும், அவர் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, எனக்கு என்னோடய பசங்க அங்கே யுத்த பூமியில் கையில் ஆயுதங்களை வச்சுண்டு அங்கே போரிடுறத

0: பார்க்கறதுக்கான அந்த தைரியம் அந்த சக்தி வந்து எனக்கு கிடையாது. அதனால் அந்த தெய்வீக கண் பார்வையை உங்களோட பிரதான சிஷ்யனான என்னோட தேரோட்டியான சஞ்சயனுக்கு வந்து அந்த தெய்வீக கண் பார்வையை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்கோ, அவர் வந்து அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத எனக்கு பார்த்து சொல்வர் அப்படின்ட்டு திருதராஷ்டர் வேதவியாச முனிக்கிட்ட சொல்லிட்டார். இப்போ வேதவியாச முனியும் சந்தோஷமாக அந்த தெய்வீக கண் பார்வையை சஞ்சயனுக்கு வந்து கொடுக்குறார். இப்போ சஞ்சயனால் அங்கே குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத தெளிவாக பார்த்து இங்கே திருதராஷ்டருக்கு சொல்ல முடியும். இப்போ திருதராஷ்டர் ஒரு கேள்வியை சஞ்சயன்கிட்ட கேட்குறார். அது என்ன கேள்வி அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்து மூலியமாக பார்க்கலாம்.
1: திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்ஸவஹ மாமகா பாண்டவாஶ்சைவ கிம குர்வத சஞ்சய.
0: அதாவது திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டர் வந்து சொல்கிறார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திருதராஷ்டர் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேங்கிறார். அதாவது தர்மமான ஒரு இடம் குருக்ஷேத்திரம், தர்மம் மட்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் தான் குருக்ஷேத்திரம் அப்படின்ட்டு இங்கே திருதராஷ்டர் வந்து இதை வந்து இந்த இடத்துல குறிச்சிருக்கார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயு உற்சவ ரம், அதாவது அங்கே ரெண்டு பக்கத்துலேருந்தும் அங்கே அசம்பிள் ஆயிட்டாலா வந்துட்டாளா அப்படிங்கிறத கேட்குறார். யாரெல்லாம் அப்படின்னா, மாமகா பாண்டவாஶ்சைவ, என்னோட பசங்களும் பாண்டவர்களும் அங்கே வந்துட்டாளா அப்படிங்கிறத எனக்கு பார்த்து சொல்லு சஞ்சயா, கிம குர்வத்த சஞ்சயா அப்படின்ட்டு திருதராஷ்டர் சஞ்சயன்கிட்ட கேட்குறார். இந்த ஸ்லோகம் தான் பகவத்கீதாலேயே முதல் ஸ்லோகம். இதில் சில பேருக்கு வந்து சந்தேகம் வரலாம், ஏன் பகவத்கீதாவோட முதல் ஸ்லோகம் கிருஷ்ணர்கிட்டேருந்தோ இல்லை வேறு யார்கிட்டேருந்தாவது ஆரம்பிக்காமல், யாராவது தர்மத்துக்கு துணையாக நிற்கிறவா கிட்டேருந்து ஆரம்பிக்காமல், ஏன் திருதராஷ்டர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வரலாம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருதராஷ்டர் அவருக்கு வந்து கண் பார்வை இல்லை, அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே இருட்டு. அந்த இருட்டு எதை குறிக்கிறது அப்படின்னா அஜ்ஞானத்தை வந்து குறிக்கிறது. இவருக்கு திருதராஷ்டருக்கு இப்போதைக்கு என்ன ஃபுல்லாக வந்து மனசில் இருக்குது அப்படின்னா, வெறும் அந்த ராஜ்யத்தை வந்து காப்பாற்றணும், தன்னோட பெருமை, அந்த சொத்து, அந்த மாதிரியான நிறையா மெட்டீரியலிஸ்டிக்கான எல்லாம் இந்த மாயை அதை வந்து பற்றி தான் வந்து இருக்குது. அதை தாண்டி அந்த ஆத்மாவை, அவரோட ஆத்மாவை பற்றி எந்த ஒரு யோசனையும் கிடையாது. ஆத்மாவை வந்து நல்ல சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நோக்கமோ இல்லை யோசனையோ எதுவுமே இல்லை. இவர் ஃபுல்லாக மொத்தமாக வந்து ஒரு அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானியாக இந்த இடத்துல இருக்கார். அதனால் பகவத்கீதாங்கிறது ஒரு அஜ்ஞானிக்கிட்டேருந்து ஆரம்பித்து கடைசியில் ஞானத்தில் ஒரு ஞானியாக ஆக்கி தான் விடும். அதை தான் வந்து இந்த இது வந்து குறிக்கிறது. ஒரு அஜ்ஞானியாக கூட ஞானியாக ஆக்கிறது தான் இந்த பகவத்கீதா. இப்போது திருதராஷ்டர் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கார், அங்கே வந்துட்டாளா அப்படிங்கிறத எனக்கு பார்த்து சொல்லு சஞ்சயா அப்படின்ட்டு திருதராஷ்டர் சஞ்சயன்கிட்ட வந்து கேட்டிருக்கார். இப்போது சஞ்சயன் அங்கே குருக்ஷேத்திர பூமியில் வந்து என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து இப்போ அப்படியே அதை திருதராஷ்டர்கிட்ட சொல்கிறார்.
1: சஞ்சயோவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத்.
0: இப்போ சஞ்சயன் திருதராஷ்டர்கிட்ட அங்கே பார்த்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கத்துலேருந்தும் அங்கே வந்துட்டா, ரெண்டு பக்கமும் சேனைப்படைக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து நல்லா தயார்படுத்தின்னு இருக்கா யுத்தத்துக்கு முன்னாடி. உங்களோட பையன் துரியோதனன் வந்து பாண்டவர்களோட பக்கத்தை வந்து பார்க்குறார். அங்கே வந்து எப்படி அந்த சேனைப்படையை வந்து உருவாக்கின்னு இருக்கா, எப்படி அதை வந்து தயார் பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறார். பார்த்து அவருக்கு வந்து ஒரு பயம் வருது. அந்த பயத்தில் அவர் அவரோட குரு துரோணாச்சாரியரை வந்து சந்திக்க போகிறார் அப்படின்னு இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கிறார். அதாவது துரியோதனன் அந்த பக்கத்தில் வந்து

0: பார்த்துட்டு குருவை வந்து தேடி போகிறதா சஞ்சயன் வந்து சொல்கிறார். குரு துரோணாச்சாரியர் அதர்மத்தோட பக்கத்தில் நிற்கிறார். இதுதான் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரு அவரே வந்து இந்த மாதிரி அதர்மத்துக்கு வந்து துணையாக நிற்கிறார். இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னோட பையன், அதாவது துரோணாச்சாரியர் அவரோட பையன் அஸ்வத்தாமா வந்து துரியோதனனோட ஒரு நெருங்கிய நண்பன். அதனால் தன் பையன் மேலே இருக்கிற அந்த பாசத்தினால, பையனை காப்பாற்றணுமே அப்படிங்கிறனால துரோணாச்சாரியர் இங்கே அதர்மத்துக்கு துணையாக நிற்கிறார். ஆனால் துரோணாச்சாரியர் தான் வந்து கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி ரெண்டு பக்கத்துக்கும் ஒரு குரு, எல்லா வித்தைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு குரு வந்து துரோணாச்சாரியர். அவர் வந்து இங்கே அதர்மத்துக்கு நிற்கிறார். இப்போ துரியோதனன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு, குருவே, உங்களுக்கு வந்து பிடிச்ச அத்தனை சிஷ்யர்களும் அந்த பக்கத்தில் வந்து இருக்கா, அதுக்குன்னு இந்த கௌரவ சேனை படையை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போரிட்டுறக்கூடாது, இன்னும் இந்த சேனை படையை வந்து கௌரவமாக்குற மாதிரி தான் நீங்கள் போரிடணும் அப்படின்னு துரோணாச்சாரியர்கிட்ட துரியோதனன் வந்து சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு பேச்சில் வந்து பேசிகிட்டே இருக்கார். இதெல்லாம் பக்கத்தில் நின்று கவனிக்கிறவர் வந்து பீஷ்மாச்சாரியர். யார் அப்படின்னாக்க, இந்த கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி தாத்தா பீஷ்மாச்சாரியர் தான். அவரும் இந்த இடத்துல அதர்மத்துக்கு தான் துணையாக நிற்கிறார். இவர் ஏன் துணையாக வந்து அதர்மத்துக்கு நிற்கிறார் அப்படின்னா, அவர் முன்னாடி பண்ண ஒரு சத்தியம், என்னவே நடந்தாலும் ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்தை பண்ணுறவருக்கும் நான் வந்து துணையாக நிற்பேன் அப்படின்னு அவர் முன்னாடி பண்ண ஒரு சத்தியம். அதனால் இந்த இடத்துல முதல் வாட்டி அவர் அதர்மத்துக்கு துணையாக வந்து நிற்கிறார். இப்போ துரியோதனன் வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பக்கத்தில் நின்று பீஷ்மாச்சாரியார் கவனித்து கொஞ்சமாவது பேரனோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவரோட சங்கத்தை எடுத்து அவர் ஊதுறார். அந்த சங்கத்திலேருந்து வர சத்தம் ஒரு உக்ரத்தில் இருக்கிற சிங்கம் எப்படி கர்ஜித்தா ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் தான் அங்கே வருது. அங்கே சங்கத்தை ஊதின உடனே இந்த கௌரவர் சேனை படைக்கே வந்து ஒரு கொண்டாட்டமே இந்த பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. நாங்கள் போருக்கு தயார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு தைரியம் வருது. ஆனால் அந்த சிம்மநாதம், அவரோட பீஷ்மாச்சாரியரோட சங்கத்துலேருந்து அந்தளவுக்கு ஒரு சத்தம் ஏன் வந்ததுன்னா, அவருக்கு அவர் மேலேயே இருக்கிற அந்த கோபம், அவர் முன்னாடி பண்ணார் இல்லையா அந்த சத்தியம், அதனால் அவருக்கு மேலேயே அவருக்கு தன்மேலேயே ஒரு கோபம் வந்து இருக்குது. அதை இந்த மாதிரி வெளிப்படுத்துறார். இப்போ இந்த பக்கத்தில் சங்கத்தை ஊதின மாதிரி அப்படியே நம்ம இப்போ தர்மத்தோட பக்கத்துக்கு வரலாம். அங்கேயும் இன்னும் இனிமேல் சங்கத்தை ஊத போகிறா. தர்மத்தோட பக்கத்துக்கு வந்தால் அங்கே அழகான ஒரு அக்னி தேவர் வரமாக கொடுத்த ஒரு ரதம், கபித்வஜா, வெள்ளை குதிரைகள்லாம் வந்து கட்டியிருக்கு. மேலே அந்த ரத்தத்துக்கு மேலே கொடியில் இருந்து அந்த ரத்தத்தை வந்து காக்கிறவர் வாயு புத்திரன் ஆஞ்சநேயர். அந்த கபித்வஜாவில் நின்று போரிடுற அந்த வீரரோட பேர் அர்ஜுனர். அந்த ரத்தத்தை ஓட்டுறவரோட பேர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அந்த இடத்துல அந்த ரத்தத்தை வந்து ஓட்டுறார். இப்போ அந்த பக்கத்தில் எப்படி சங்கத்தை ஊதினாலோ அதே மாதிரி இங்கே தர்மத்தோட பக்கத்துலேயும் சங்கத்தை இப்போ ஊதுறா.
1: பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதர.
0: பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ, அதாவது பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை ரிஷிகேஷர் ஸ்ரீகிருஷ்ணர் ஊதுறர். இந்த இடத்துல ரிஷிகேஷன் ஏன் குறிச்சிருக்கா அப்படின்னா, எப்படி அந்த வெள்ளை குதிரைகளை வந்து இங்கே அவர் வந்து கட்டுப்படுத்த போகிறாரோ அதே மாதிரி தான் அர்ஜுனரோட நம்ம எல்லாரோட புத்தியும் மனசையும் அவர் வந்து கட்டுப்படுத்துகிறார். அதனால் இந்த இடத்துல ரிஷிகேஷோ அப்படின்ட்டு குறிச்சிருக்கா. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனத்தோட ஜெயத்தை வாங்கிட்டு வரக்கூடியவர் அர்ஜுனர், தனஞ்சயா. அதனால் தேவதத்தம் தனஞ்சய. பௌண்ட்ரம் தத்மோ

மகாசங்கோ பீமகர்மா விருகோதரா. பவுண்ட்ரம்ங்கிற அந்த மகாசங்கத்தை பீமன், அவருடைய இன்னொரு பேரும் இங்கே வந்திருக்கு விருகோதரன். அதாவது எதை வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு அதை ஜீர்ணிச்சிக்கக்கூடிய அந்த சக்தி பீமனுக்கு இருக்குது. அவர் அவ்வளோ பலசாலி அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிச்சிருக்கா, பீமகர்மா விருகோதரா. இப்போ முதல்ல பரமாத்மா அவரோட சங்கத்தை ஊதுறர். அவரை பின்தொடர்ந்து அத்தனை பஞ்சபாண்டவர்களும் அவளோட சங்கத்தை ஊதுறா. இவ எல்லாரையும் பின்தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகாவீரர்கள், யுயுதான், யுதாமன்யுஸ், விராட், காஷிராஜா, துருபத், அபிமன்யு, இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவீரர்கள் அத்தனை பேரும் அவளோட சங்கத்தை ஊதுறா. இந்த பக்கத்தில் ஊதுற இந்த சங்கத்தோட சத்தம் மேலே பிரம்மலோகத்தில், தேவலோகத்திலலாம் சந்தோஷத்தை வந்து கொடுக்கறது. அதே சமயத்தில் கீழே பாத்தாள லோகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள், துர்புத்தி இருக்கக்கூடியவா இந்த துரியோதனன், இந்த கௌரவர்கள் மாதிரி அத்தனை பேருக்கும் நெஞ்சை கிழிக்கிற அளவுக்கான ஒரு பயத்தை வந்து இந்த சத்தம் வந்து கொடுக்கறது. இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் சங்கத்தை வந்து ஊதிட்டா, இன்னும் ஒரு சில நேரத்தில், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்து போரை வந்து ஆரம்பிக்க போகிறா.

0: இப்போது அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்கே தர்மத்தோட பக்கத்தில் நம்ம எல்லாருமே நிற்கிறோம், இவ்வளோ பேர் நமக்கு துணையாக நிற்கிறா, ஆனால் அதர்மத்தோட பக்கத்தில் அந்த துர்புத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கை அவளோட சேனைப்படையை தவிர வேறு யாராவது இருக்காளா, அந்த பக்கத்தில் வந்து யார் வந்து அந்த சேனைப்படைக்கான பலம் யார் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் கிருஷ்ணா. அதனால் நீ கபித்வஜாவை நடு போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போ, நான் வந்து அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு வந்து உத்தரவிடுறார். இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட்டு கபித்வஜாவை நடு போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போகிறார். அங்கே எடுத்துன்னு போயிட்டு, அர்ஜுனா நீ அந்த பக்கத்தில் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் நீ வந்து பார் அப்படின்னு கபித்வஜாவை அங்கே வந்து நிறுத்துறார். அர்ஜுனர் அங்கே அந்த பக்கத்தில் பார்க்குறார். பார்த்து அவருக்கு ஒரு பயம் வருது, அந்தளவுக்கு அங்கே யாரை பார்த்தர் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருன் அத பிதா மகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரின் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ் ததா ஸ்வசுரான் சுரதஸ்சைவ சேனையோரு பயோரபி.
0: அந்த பக்கத்தில் அர்ஜுனர் பார்க்குறார். பார்த்த உடனே முதல்ல அந்த பக்கத்தில் ரெண்டு தூண்களாக தன்னோட குருவையும் தாத்தாவையும் வந்து பார்க்குறார். இவர் ரெண்டு பேரை தவிர நல்ல நெருங்கி பேசியிருந்த, நல்ல சிரித்து பேசியிருந்த நண்பர், நெருங்கிய நண்பர்கள், சொந்தம் பந்தம், தன்னோட வயசில் இருக்கக்கூடியவா, தன்னோட அப்பா வயசில், தாத்தா வயசில், பையன் வயசில், பேரன் வயசில், அத்தனை பேரையும் அந்த பக்கத்தில் வந்து யுத்தத்துக்கு தயாராக நிற்கிறத வந்து பார்க்குறார். அவருக்கு வந்து அவர் ரொம்ப துக்கப்படுறார், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோகம் அவருக்கு வந்து அவருக்குள்ளே வருது. இவாளெல்லாம் எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லையே, என்னோடய குருவியும் தாத்தாவியும்லாம் எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட நான் பேசினது கிடையாது, இப்போ நான் எப்படி வந்து என்னோட அம்பா அவளுக்கு வந்து எதிர்த்து நான் என்னால் விட முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப துக்கப்படுறார். எந்த அளவுக்குன்னா அவரோட வாயெல்லாம் உணர்ந்து போகிறது, அவரோட கண்ணில் தார தாரையாக கண்ணீர் வருது, உடம்பு ஃபுல்லாக ஒரு எரிச்சல், கால்லாம் நடுங்கிறது, அவர்னால் அங்கே நிற்க முடியல. கபித்வஜாவில் உக்காந்துட்டார், கையில் இருக்கிற தோளில் பிடிச்சிருந்த அந்த காண்டீவம் கூட வழுக்கி கீழே விழுந்துருது. அவர் அந்தளவுக்கு ஒரு துக்கத்தில் அங்கே இருக்கார். இப்போ அவருக்கு வந்து ஒரு குழப்பம் ஒன்று வந்து வருது. இந்த மாதிரி இவாளுக்கெலாம் நான் எதிர்த்து என்னோடய அம்பை விட்டு போரிட்டு நான் வந்து இந்த ஒரு யுத்தத்தில் நான் வந்து ஜெயிக்கணுமா, அந்த பேர் அந்த புகழ் எனக்கு வந்து வேணுமா, நான் இதுக்கு பதிலாக நான் காட்டுக்கு போயிட்டு வனவாசத்தில் நான் வந்து நிம்மதியாக எதை எப்படியாவது தப்பஸ் பண்ணிண்டாவது நான் வந்து இருந்துருவேனே அப்படின்னு

0: அந்த மாதிரி ஒரு யோசனை அவருக்கு வந்து வருது. இந்த இடத்துல அர்ஜுனர் இந்த மாதிரி குழம்பி போயிருக்கும் போது அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா எனக்கு இந்த இடத்துல என் கூட துணையாக யாருமே இல்லை, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, இங்கே நான் போரிடணுமா இல்லை நான் அப்படியே வந்து போகணும் அப்படின்னா கூட நான் வந்து அப்படியே போகிறலேருந்து நான் எங்கேயாவது வந்து போயிடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். என்னோடய குரு கூட இந்த பக்கத்தில் இல்லை, என் குருவும் வந்து அந்த பக்கத்தில் தான் இருக்கார். இந்த இடத்துல என்னோட குருவாக நீ தான் வந்து என்னை வந்து உன்னோட சிஷ்யனாக ஏற்றுண்டு எனக்கு ஒரு குருவாக என்னை வந்து சரியான ஒரு வழியை வந்து காமிச்சு என்னை நீ வந்து இங்கேருந்து இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னை நீ வந்து கூட்டின்னு போகணும் அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட அவர் சரணாகதி ஆறார். இப்போ அவர் சரணாகதி ஆற அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
1: கார்பண்யதோஷோபஹதஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்மசம்மூடசேதாஹ யச்ஸ்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் ப்ரபன்னம்.
0: கார்பண்யதோஷோபஹதஸ்வபாவஹ, அதாவது கிருஷ்ணா நான் இந்த இடத்துல ஒரு கார்பண்ய தோஷத்தை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்கிறார். இந்த கார்பண்ய தோஷம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு 100% அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது, ஆனாலும் நீங்கள் அதை வந்து தவற விடும் போது அந்த ஒரு விஷயம் கார்பண்ய தோஷமாக மாறும். அந்த கார்பண்ய தோஷம் ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த இடத்துல அர்ஜுனர் அவரோட தர்மத்தை வந்து அவருக்கு கடைப்பிடிக்காமல் அவர் வந்து காட்டுக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அவர் பண்ணுற ஒரு கார்பண்ய தோஷம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம், இங்கே ஒரு இடத்துல நடந்து போயின்னு இருக்கோம், நம்ம கையில் தண்ணி பாட்டில் இருக்குது, நமக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து நடந்து வரார், திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி மயக்கம் போட்டு விழுறார், இவ்வளோ பேர் வந்து ரோட்டில் இருக்கா யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்திப்பா அப்படின்னு நம்ம நினச்சி போனோம் அப்படின்னா அது வந்து கார்பண்ய தோஷம். அதே சமயத்தில் நம்ம வந்து அவருக்கு கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்புறமா நம்ம போனால் அது வந்து ஒரு புண்ணிய கர்மாவாக மாறும். இந்த இடத்துலையும் அர்ஜுனர் அவரோட தர்மத்தை பண்ணுறதுக்கு 100% உரிமை இருக்குது, ஆனாலும் நான் வந்து போகிறேங்கிற சொல்கிறது வந்து கார்பண்ய தோஷம். இப்போது இந்த ஒரு குழப்பத்துக்கு கிருஷ்ணர் ஒரு விடை கொடுக்கறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறார், அவரோட குரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அர்ஜுனரை ஒரு சிஷ்யனாக ஏற்றுண்டு அவர் என்ன குரு உபதேசம் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம்.
1: ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்சியானன் வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச நானு சோசந்தி பண்டிதாக.
0: அதாவது இப்போ இங்கே வந்து அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து கேட்குறார், அர்ஜுனா உனக்கு எல்லாமே வந்து தெரியும், ஆனாலும் நீ ஏன் இப்படி இங்கே வந்து இருக்கேங்கிறது எனக்கு வந்து புரியல. அந்த பக்கத்தில் நீ வந்து விடக்கூடிய அத்தனை அம்புமே அந்த உடம்பு அந்த சரீரத்தை தான் வந்து புண்படுத்தும் காயப்படுத்துமே தவிர ஆத்மாவை வந்து கிடையாது, ஆத்மாவை யாருனாலையுமே வந்து அழிக்க முடியாது, அதனால் நீ வந்து தைரியமாக உன்னோட அம்பை அந்த பக்கத்தில் விடலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே அந்த உடம்புலேருந்து அந்த ஆத்மா வந்து பிரியிறது அப்படிங்கிறத நினச்சி இந்த தர்ம பூமியிலேருந்து அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியில் பிரியிறது அப்படிங்கிறத நீ நினச்சி சந்தோஷம்தான் பண்ணணும். இந்த பூமியில் பிரியிற அந்த ஆத்மா நேராக மோட்சத்துக்கு தான் வந்து போகும், நீ அதை நினச்சி வந்து சந்தோஷப்படு, உன்னோட தர்மத்தை நீ வந்து கடைப்பிடி, உன்னோட சத்ரிய தர்மத்தை நீ வந்து கடைப்பிடி அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் பர்த் அண்ட் டெத் சைக்கிள் இதையும் வந்து அர்ஜுனருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன அப்படின்னா ஒரு ஆத்மா ஒரு உடம்புக்குள்ளே வரும் இந்த ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய அந்த பாவகர்மா புண்ணியகர்மாவை எல்லாத்தையும் வந்து பொறுத்து அடுத்த ஜென்மாங்கிறது வரும். இந்த மாதிரியே வந்து இந்த பூமியில் சுற்றிகிட்டே இருக்கும். எப்போ அந்த ஆத்மா சுத்தமாகறதோ அப்போ தான் வந்து அது திரும்ப மோட்சத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார்.

0: ஒரு ஆத்மா வந்து எப்படி சுத்தி ஆகும் அப்படின்னா, சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல காரியமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட யோசனை, நம்மளோட எல்லா யோசனையுமே வந்து நல்லதாகவே தான் இருக்கும். அதனால் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்துன்னு நம்ம பண்ணும் போது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமுமே கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சமர்ப்பணமாக போகுமே தவிர நம்மளோட இந்த ஆத்மாவில் வந்து அது சேராது. இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளோட ஆத்மா சுத்தி ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆத்மா மோட்சத்துக்கும் போகும். இதை தான் வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அர்ஜுனரை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு, இன்னும் வந்து அவர் ஒரு விதத்தில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார்.
1: கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்போர் மா தே சங்கோஸ்துவ கர்மணி.
0: இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார், அர்ஜுனா, உன்னோட இந்த தர்மத்தை நீ வந்து பண்ணுறதுக்கு உனக்கு 100% அதிகாரம் வந்து உனக்கு இருக்குது, ஆனால் அதோட விளைவு, பின்விளைவு என்ன, ரிசல்ட்ஸை வந்து நீ வந்து எப்பயுமே யோசிக்காத. இப்போ நீ என்ன பண்ணணுமோ அந்த தர்மத்தை மட்டும் நீ கடைப்பிடி, அதுதான் வந்து சரி. நீ இந்த இடத்துல நீ ஓடி போன, இப்போ நீ வந்து இங்கேருந்து ஓடி போயிட்ட அப்படின்னா அடுத்த வர தலைமுறைகளுக்கு நீ ஒரு கெட்ட உதாரணமாக வந்து இருப்ப. அன்னைக்கு அர்ஜுனரே வந்து யுத்தம் வந்து பண்ணாமல் அவரோட தர்மத்தை கடைப்பிடிக்காமல் அவர் வந்து போயிட்டார். இப்போ நான் வந்து ஏன் என்னோடய தர்மத்தை நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால நீ வந்து எதுவும் நீ வந்து நினச்சிக்காத. நீ வெறும் உன்னோட தர்மத்தை நீ இந்த இடத்துல கடைப்பிடிக்கிற மாதிரி நீ வந்து போரிடு, அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல கிருஷ்ணர் வைலன்ஸை வந்து சொல்லலை, ஆனால் அவர் வந்து அவாவா அவாவளோட தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். ஒரு சத்ரியனா அர்ஜுனரோட தர்மம் என்ன அப்படின்னா தர்மத்துக்காக நின்று போரிடணும், அதுதான் வந்து அர்ஜுனரோட அந்த டியூட்டி. அதை தான் வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இன்சிஸ்ட் பண்ணுறார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், அர்ஜுனா, உனக்கு நான் இவ்வளோ உபதேசத்தையும் வந்து பண்ணேன், இப்போ நல்லா கவனி, நான் உன்கிட்ட என்னை பற்றியே சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேருமே கேட்டுக்கிறோம், எல்லாரும் இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக வந்து கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட அவரோட விஸ்வரூபத்தை இந்த இடத்துல காமிக்க போகிறார். அதனால் எல்லோரும் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இன்றைக்கு இது வரைக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல அந்த யுத்த பூமியில் ரெண்டு பக்கத்துலேருந்தும் தர்மம் அதர்மம் ரெண்டு பக்கத்துலேருந்தும் வரா, வேதவியாச முனி வந்து தெய்வீக கண் பார்வையை வந்து சஞ்சயனுக்கு கொடுக்குறார். சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டருக்கு வந்து சொல்கிறார் அங்கே என்னெல்லாம் நடக்கிறதுன்னு. துரியோதனன் வந்து பயந்து போயிட்டு துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு அவர் வந்து அவரோட பயத்தை வந்து தீக்கிறார். அதை பக்கத்தில் இருந்து பீஷ்மாச்சாரியர் வந்து பார்த்து அவரோட சங்கத்தை ஊதி அந்த பக்கத்தில் ஒரு கொண்டாட்டத்தை வந்து கொடுத்து, அதுக்கு ஏத்தாப்பில் அதை விட இன்னும் தெய்வீகமான சங்கத்தை வந்து தர்மத்தோட பக்கத்தில் அத்தனை பேரும் அத்தனை மகாவீரர்களும் ஊதுறா. ஊதி அந்த யுத்தம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு சமயத்துக்கு முன்னாடி அர்ஜுனர் அந்த அதர்மிகளுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கா அந்த பக்கத்தில் பலத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்டு கபித்வஜா அந்த ரதத்தை கிருஷ்ணர் நடு போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கத்தில் அர்ஜுனரை வந்து பார்க்க வைக்கிறார். அந்த பக்கத்தில் அர்ஜுனர் பார்க்கும்போது அவர் ரொம்ப துக்கப்படுறார். தாத்தா, குரு இவாலாம் இருக்கா, எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் நல்லா பேசியிருந்த அத்தனை பேருமே கூட அந்த பக்கத்தில் இருக்கா, வர்ணாசிரம தர்மம் சனாதன தர்மமே வந்து அழிஞ்சு போய்டும்னு அவர் வந்து பயப்படுறார். இந்த மாதிரிலாம் அவர் போய் குழம்பி போய் இருந்து நான் இங்கே போர் இடணுமா இல்லை நான் வந்து காட்டுக்கூட நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு குழம்பி போய் இருக்கிற அந்த ஒரு இடத்துல கிருஷ்ணர்

உபதேசத்தை வந்து கொடுக்குறார். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி ஆன உடனே கிருஷ்ணர் வந்து உபதேசங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோட அந்த தர்மத்தை, அந்த சக்திரிய தர்மத்தை படி அங்கே போரிடணும் அப்படிங்கிறத அர்ஜுனருக்கு வந்து சொல்கிறார். அதுக்கு அந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிளுங்கிறதும் சொல்கிறார். ஒரு ஆத்மா ஒரு சரீரத்துலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போயிட்டே தான் இருக்கும், ஆனால் அது எப்போ மோட்சத்துக்கு போகுங்கிறது வெறும் அந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த விஷயம் நல்ல விஷயமாக தான் வந்து இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு அர்ப்பணமாக ஒரு சமர்ப்பணமாக வந்து போயிடும், நம்மளோட ஆத்மாவில் வந்து இருக்காது. அதனால் நீ அப்படி நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி அப்புறம் இப்போ விஸ்வரூபத்தை அவர் வந்து காமிக்க போகிறார். இதுவரைக்கும் இங்கே வந்து இந்த வந்து டிஸ்கோர்ஸ் இதை வந்து சொன்னது நான் சாய் ஸ்வரூப். என்னோட ஸ்லோகத்துக்கு பார்கவராம் அவரும் வந்து இருந்தார். இதோட அடுத்த கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.

நேரம் 7:46 திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஹரிஹரன் பவதாரிணி குழுவினர் பாடியுள்ள பாடல். படம் ஒரு நாள் ஒரு கனவு.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:10 கேட்டு ரசிக்கலாம். நேரம் 7:50. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 எஃப்எம் கோல்டின் ஒலிபரப்பு.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க விழாவில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின்

0: ஹியர். அண்ட் எவ்ரி ப்ராசஸ் எவ்ரி எக்ஸசைஸ் வி டூ இட் இஸ் ஃபார் த ஹியூமன் பீயிங். இட் இஸ் நாட் த நாலேஜ் தட் வி ஆர் ட்ரைங் டு கியூரேட், வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், ரினோவேட் இன் அவர் லெபோரட்டரி. இட் இஸ் நாட் ஃபார் மை செல்ஃப், இட் இஸ் ஃபார் த பீப்பிள் அவுட் சைட் த வால்ஸ் ஆஃப் மை லெபோரட்டரி. இட் இஸ் ஃபார் த பீப்பிள் ஹூ ஆர் தேர் வெயிட்டிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் நாலேஜ் so that they can progress. It is for this purpose that we are to discuss in the interest of humanity. Our goal has to be for the humanity. What we are doing is for humanity, for humankind. The humankind is not restricted to any geographical borders. Humankind is whole globe itself is a humanity, humankind. That humankind is our destination. That humanity has to touch us every day and night. Keeping before us the humanity, that is what we are for here, every problem will be solved before us. Keeping this in our minds, this country that is called India or Bharat is working towards Atmanirbharta, that is sustainable, that is called self-reliance. What self-reliance is? Atmanirbharta. We all have to be Atmanirbhar, self-reliant. The Prime Minister of our country has placed before a very big canvas, a big vision, and told us we will be Vikasit Bharat, a developed country, by the year 2047. This is a big vision before us. To be a big visionary or to have this particular vision fulfilled, we all have to work towards Atmanirbharta. All our goals, all our intentions, all our efforts and exercises are to be directed towards self-reliance. If that is needed and that is what we are working for, there should not be any question. And Atmanirbharta is not only for this country, it is for the whole of our globe, for the world. Every country tries to become self-reliant. Why not India? India has to be. So that is what our Prime Minister has kept before us, the goal which we are reaching by the year 2047.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இத்தாலியின் மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமராக பணியாற்றி வரும் அந்நாட்டு பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்தாலிய மக்கள் அவரது தலைமை பண்பு மீது கொண்ட நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக இது அமைந்துள்ளது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டின் விண்வெளித்துறை வளர்ச்சியில் மற்றும் ஒரு மைல்கல்லாகும் என்று மத்திய அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை பண்பு காரணமாக உலக அளவில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் முதன்மையான நாடாக உருவெடுக்கும் வகையில் இந்தியா முன்னேறி வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது அடுத்த ஜப்பான் பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் உள்ளதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சின்ஷிரோ கோயஸுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகத்தால் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,99,00,000 ரூபாய் கடன் உதவிக்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பகிரப்பட்டு வரும் கடிதம் முற்றிலும் போலியானது என்றும், இதுபோன்ற எந்தவொரு கடிதத்தையும் அத்துறை வெளியிடவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சிறு குறு மற்றும் தொழில்கள் துறையின் திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை MSME.gov.in என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கட்டுப்பாடை கட்டினால் சுயமகி கட்டுப்பாடை
1: பாரதிய சேனா.
2: தங்கள் உயிரை துச்சம் என மதித்து எல்லை காக்கும் வீரர்களுக்கான அர்ப்பணம் இந்த பாடல். நாம் கேட்ட அந்த பாடல். நேரம் 8:15. திரைகானம் கேட்கும் முன்,
3: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் தி பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th.

0: September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தில் கதீஜா ரஹ்மான் பாடிய பாடல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:30 தொடர்ந்து மாமன்னன், பத்து தல, ஜோ ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்க உள்ளோம். விஜய் யேசுதாஸ், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள மாமன்னன் திரைப்படத்தின் பாடல் இது.

கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தை ஒட்டி துவாரகா தீஷ் மந்திர் மற்றும் கிருஷ்ண ஜன்மாஸ்தன் தலம் ஆகியவற்றிலிருந்து இடம்பெற்ற நேரடி வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:16. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவிழா வருவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் தீனா, பத்ரி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுவது தீனா படத்திலிருந்து பாடல்கள்.

சொன்னார் எத்தனையோ பிள்ளை இருக்கிற நிலையில் பிறக்கிற பிள்ளைக்கு நிற்கவும் இடமில்லை. அவன் அவன் தலையெழுத்து அண்ணன் தம்பி தங்கை என்று ஆட்டு மந்தை போல் கூடி வா.

0: பார்த்தேன். முடியாது. தெரியாதயா, இங்க சுத்துற அங்க சுத்துற ஏண்டா சுத்துற எதுக்குடா சுத்துற?
1: நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம்.

கல்யாணம் என்னாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு.

0: உங்க மஜ்ஜுனன் போல நீங்க வாய் மூடி கிடப்பது ஏங்க
1: மச்சினாவ ராட்சசன்
2: நீ காதக
1: நீ கிராதக
2: நீ யமகாதக
1: திட்டா திட்டா மறுபடியும் திட்டா எல்லாரும் சாட்சி
3: கட்டிய கணவனுக்கு மட்டும் அறியாதே கெட்டு போச்சு விட்டு போச்சு எனக்கு என்ன வேலை ஹனுமந்து வாட போலாம்
0: மட்டுமா வயசாச்சு இந்த அனுமந்து கல்யாணம் என்ன ஆச்சு இந்த அனுமந்து கல்யாணம் என்ன ஆச்சு
3: சரதா வாட
2: அக்கா கூட இப்படி போனா
3: ஆரத்தி எடுக்க வருவா தானா
2: அக்கா.

0: இப்படி பட்டும் படாம நின்னுகிட்டு இருந்தா ஐ அம் சாரி. அப்பா பாலு, இது ஆட்டு மந்த மாட்டு சந்தை. ஆட்டை தூக்கி மாட்டுல போடும், மாட்டை தூக்கி ஆட்டுல போடும், நாக்கில ஒண்ணும் நெஞ்சில ஒண்ணும், முன்ன விட்டு பின்ன பேசும், பின்ன விட்டு முன்ன பேசும். இதுக்கு நடுவுல என் பேச்சா எடுபடும்? ஆடா வாடா, யாரு சொன்னாரு? அறிவு கெட்டவன் வேற யாரு?
1: ஐயோ, அத்தனையும் கேட்கணுமா திங்களையா சோறு? ஆஹா, மீச மட்டும் இருக்கே, ரோஷம் இல்ல பாரு.
2: என்னை எல்லாரும் திட்டவா இந்த கூட்டம் கூட்டினேன், இத்தனை பேர் மத்தியில நிக்க வச்சு மாட்டினேன்.
0: தலை ரெண்டும் போயாச்சு, ஆளுக்கு ஒரு மூலை, வாழ மட்டும் நிக்குதே, இதுக்கு என்ன வேலை?
2: போறப்பா போறப்பா, நானும் போறப்பா.
0: அப்ப கல்யாண பேச்சு
2: அதை காத்தோட போச்சு.

இது கொலகார குடும்பம், நீ சொல்லியா திருந்தும். நாலு பேரை சேர்த்து வச்ச நல்லதுக்கு பேச்செடுத்து நாய்வான நிமித்தி வைக்க ஆறு மட்டும் ஆறுபட்டேன். பந்தம் இல்லை, பாதம் இல்லை, கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை, அம்பளைக்கு அறிவில்லை, கும்பளைக்கு பொறுப்பில்லை. நல்லதுக்கும் கேர்றதில்லை, கெட்டதுக்கும் கூடுறதில்லை, பத்திரமா சாவடியா சோட்டுக்கடை சந்தடியா. நாய்வாலை நிமித்தி வைக்க

கொடுமைக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடு.

0: கால் நின்று பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும், உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும், உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், குழையுறதும் இடையிறதும் வளைகிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. பசிச்சா தாண்டா வயறு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. பசிச்சா தாண்டா வயறு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. அரிசியை தாண்டா நம்பி, எந்த அரசியல் கட்சியும் இருக்குது தம்பி. காலப்படைச்சான் ஊருக்கு உழைக்க, கையப்படைச்சான் வாரி கொடுக்க, நெஞ்ச படைச்சான் நல்லதை எண்ணு, நாக்கை படைச்சான் உள்ளதை சொல்லு. இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சுதான் வஞ்சகம் பண்ணா. இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சுதான் வஞ்சகம் பண்ணா, எல்லாமே பயத்துக்கு தாண்டா, எல்லாமே பயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே பயத்துக்கு தாண்டோ.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை சிஐடி சங்கர், தரிசனம், சொர்க்கம், நவகிரகம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். முதலில் ஜானி படத்திலிருந்து பாடல், முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில், அதைத் தொடர்ந்து ஜென்சி பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களில், 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜானி குரு ஆகிய

அடுத்து எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடலும் அதனைத் தொடர்ந்து சுஜாதா பாடிய பாடல், நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலாக மூன்று பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு 12:34. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து குரு படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இத்திரைப்பட

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேசூர் டி முருகதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சகசரகர மண்டிதே அரிகேசனூர் முத்தையபாகுதர் இயற்றியது, வாசஸ்பதி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 5:10:50. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தெய்வம் படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:26, 45 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது ஞான சௌந்தரி படத்திற்காக பி.ஏ. பெரியநாயகி பாடியுள்ள பாடல்.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக ஒழிக்கும் குரல்கள் சீர்காழி கோவிந்தராஜன், ஏஎல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம் ஆர் விஜயா, மனோரமா.